தாம் தத்தும் தீம் தத்தை தாம் தத்தும் தீம் தத்தும் தை சுந்தர கண்டரே கும் கும் கும் கும் தரிக்கு ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு ஜம் தரிக்கு ஜம் தரிக்கு தரிக்கு

0: பாசுபதவம் படைதவனோ ஆக்ரஹதொழு எதுராகோ அரிகளும் நிகிரகிசோ வியாக்ரனிவனோ உக்ர பிரதாபி
1: உக்ரப்ரதாபி சபையொழகே திரௌபதி.